0: போடா கோமாளி, அட போடா கோமாளி.
1: தானி தானி போடானா மாட்டேன், போடானா
0: மாட்டேன்.
2: தமிழ் நாடோடி கானங்களான இதுவரை கேட்டது.